போட்டான் காற்று மண்ணி புத்தில்லன் காதிலோ தூய காவடி ஓடித்த மேடதன் உள்ள முத்தத்து.

0: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன்.
1: வருந்து சூரியும் மமிதா பைஜுவும் பிரதான வேஷத்தில் எத்துன ரொமான்டிக் ஃபேமிலி என்டர்டெய்னர் விஸ்வநாதன் சன்ஸ்.
2: ചലച്ചിത്ര ഗാന പരിപാടിയിൽ ഇനി പ്രീതി എന്ന ചിത്രത്തിനു വേണ്ടി യെസ് ജാനകി പാടിയ ഗാനമാണ്. രചന ഡോക്ടർ പവിത്രൻ, സംഗീതം എ ടി ഉമ്മർ.

0: இசை தென்றல் உங்கள் மனதை தொடும் பாடல்கள்.
1: தென்றலை போன்ற இனிமையான பாடல்கள். அனைவருக்கும் வணக்கம். இசை தென்றல் என்ற இந்த இனிய இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அந்த இனிய இசை உலகிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிய பாடல்களுடன் இன்று இசைப்பு பயணம் தொடங்குகிறது. இன்று இசை தென்றலில் உங்களோடு நான் சுரேஷ். நம்ம தேவிகுளம் ஆகாசவாணிக்கு வணக்கம். ஹலோ இசை தென்றல், ராமச்சந்திரன் ஃப்ரம் தேவிகுளம். எனக்கு பிடித்த பாடல் அடுத்த வாரிஸ் என்ற சினிமையிலிருந்து இசைஞானி இளையராஜா இசையில் வெளிவந்த பேசக்கூடாது. பாடல் என் மனைவி வீணாவுக்கு டெடிகேட் செய்கிறேன். இந்த பாடல் பாடியது SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி. வீணாவுக்காக பாடல் கேட்போம்.

கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்திலே என்ன சொல்லி போகிறாய் சோங் ப்ளே பண்ணுவீங்களா என்று சோதிச்சிருக்கணும். ரேணுகா கிருஷ்ணன். ரேணுகையுடைய இஷ்டகானம் பாடியது சங்கர் மகாதேவன்.